பிகழ்வை அறிஞன் அப்படின்னா வாங்கி வாங்கி லல்கரி பிரியாங்கிழங்கும் வாழங்கரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். Somebody trying to ring up. It's Alicia Keys with No One, followed by Rock With You.